அவர் பாவ சம் நீட்டிடுத்தாரோ சரண கமல் ரஜனை விடுத்தாரோ கர்ணதாரன் சுப்ரம் சுமரத் கிரகர் கௌனா மகாரவத் ஏ தான சஞ்சோ பகவந்த்.

சூழ்நிலைங்க திருபாரத்து நாரிது சந்தே ஹோன் கடக்கணங்க ராஜு தே காத்தே சந்தே ஹோன் கடக்கணங்க